மை பாலக தூமாதா ஷேரா வாலியே என்ற ஒரு ராத்திரி ஸ்பெஷல் மே ஐசே குச்ச சுந்தர் சே சுந்தர் பக்தி கீத ஆப் சுன்னே வாலோ கோ நாம் சுனே ஹே ஜோ ஹம் பேஷ் கர்ட்டே ஹே அபி கீத மே கவர் ஹம் ஆப்கே நாம்.